எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

குறிப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசைப்பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நன்மையும் தீமையும் தெரியல்ல.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல உணர்

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 ஆக சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

கனவு போல காலம் மாறுது, நாகரீகம் நாளும் வளருது, மனத்தின் அழகு எங்கும் உள்ளது, மறந்துடாமல் வாழ்தல் நல்லது.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

காய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

பெண்ணை கொஞ்சம் நில்லடி, நெஞ்சு துடிப்பு சற்று நீ அறிந்து செல்லடி. மலரை போல நீத்திகள மதுவின் மயக்கம் எனக்கு வர, திசைகள் எட்டும் உனது முகம் எனக்கு தெரியுது.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

கனேரிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேரிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRCA வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

0: வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு தலைமுறையும் சாதித்ததை விட அடுத்தடுத்து வரும் தலைமுறைகள் இன்னும் இன்னும் அதிகமாக சாதிக்கும் என்பது காலத்தின் நியதி. ஆனால் அந்த ஒவ்வொரு தலைமுறையும் எங்கிருந்து தம் பயணத்தை ஆரம்பிக்கும் என்று சிந்தித்தோமானால் முந்தைய தலைமுறை விட்ட இடத்திலிருந்துதான் என்பது புரியும். எனவே நமக்கு மூத்த தலைமுறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் அவர்கள் வழங்கிய பங்களிப்புகளை போற்றி பாராட்ட வேண்டியதும் நமது கடமை அல்லவா? எனவே ஈழத்து தமிழ் திரை இசையின் முன்னோடி, நதி மூலம் என்றெல்லாம் போற்றப்படும் கே எம் சபாகர் அவர்களை சமீபத்தில் நாம் இழந்தோம். அவர் நமது கலைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புகளை நினைவுகூர்ந்து அவரை போற்றுவதற்காகவே இணையதளத்தினூடாக நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம். ஈழத்து தமிழ் திரை இசை வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் முன்னால் சென்று இலங்கை திரைத்துறை வரலாற்றை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
1: இலங்கையில் சிங்கள மொழி திரைப்படங்கள் கூட முழுக்க முழுக்க தென்னிந்தியாவில் தயாரிக்கப்பட்டது ஒரு காலம். தமிழில் வெளிவந்த சில திரைப்படங்களை கூட சிங்களத்தில் மொழிமாற்றம் செய்து வெளியிட்டார்கள். திரைப்பட வசனங்களையும் பாடல்களையும் எழுதுவதற்காக இலங்கையிலிருந்து சிலர் சென்றார்கள். அபூர்வமாக சில திரைப்படங்கள் இலங்கையின் சிங்கள கலைஞர்களை கொண்டு தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அந்த வரிசையில் இலங்கையின் முதலாவது சிங்கள திரைப்படத்தை தயாரித்தவரான தென்னிந்தியாவின் மதுரையைச் சேர்ந்த சுந்தரம் மதுர நாயகம் என்பவர் கூட மதுரையிலே சித்திரக்கலா மூவிடோன் என்ற பெயரிலே ஒரு கலைக்கூடத்தை நிறுவி கடவுனு பொறந்துவ என்ற திரைப்படத்தை தயாரித்தார். அவர்தான் பின்னாளில் இலங்கைக்கு வந்து கந்தான எனும் இடத்தில் ஸ்ரீமுருகன் நவகலா ஸ்டுடியோஸ் எனும் ஒலிப்பதிவு கூடத்தை நிறுவினார். அதன் பின்னர் படிப்படியாக முழுக்க முழுக்க இலங்கையிலேயே சிங்கள படங்கள் தயாராகின. இலங்கையில் உருவான முதலாவது தமிழ் திரைப்படம் எது என்ற கேள்விக்கு பலர் பலவிதமான விடைகளை தருகின்றார்கள். அந்த வரிசையில் இலங்கையின் திரைத்தாரகை ருக்மணி தேவி உட்பட பல சிங்கள கலைஞர்கள் நடித்த குசுமலதா என்ற சிங்கள படம் தென்னிந்தியாவில் தயாரான போது அது தமிழிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் திரைக்கு வரவில்லை. ஹென்றி சந்திரவன்சே என்பவர் சமுதாயம் என்ற பெயரில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தாலும் அது 16 மில்லிமீட்டருக்குள் சுருங்கிவிட்டதால் திரையரங்குகளில் திரையிடப்படவில்லை. மாறாக பொருளியில் வையம்பியே எனும் நாடக அரங்கில்தான் அது திரையிடப்பட்டது. முழுமையான 35 மில்லிமீட்டரில் முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை பி கிருஷ்ணகுமார் என்பவர் நெறிப்படுத்தி கதாநாயகனாகவும் நடித்த 1962 இறுதியில் வெளிவந்த தோட்டக்காரி என்ற திரைப்படம் பெறுகிறது. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரே இலங்கை தமிழ் திரை இசையின் நதி மூலமாக போற்றப்படுகின்றார். அவர்தான் கே எம் ஜவாஹிர். 1931 இலங்கையின் உயர் நீதிமன்ற கட்டிடம் அமைந்துள்ள புதுக்கடை பகுதியில் பிறந்தவர்தான் கே எம் ஜவாஹிர். அவரது தந்தை கொழும்பு துறைமுகத்தில் இழுவை கப்பலின் மீகாமனாக பணியாற்றியவர். அந்த நாளில் ஒரு கலவன் பாடசாலையாக விளங்கிய பண்டரநாயக்கமாவத்தை ஃபாத்திமா பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்றார். அந்த பாடசாலைதான் இன்று ஃபாத்திமா மகளிர் கல்லூரியாக பரிணமித்துள்ளது. அதன் பின்னர் மேல் வகுப்பில் கல்வி பயில கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் இணைந்தார்.

பள்ளியில் பயிலும் காலத்திலேயே அவருக்குள் விளைந்த இசை ஆர்வம் காரணமாக அந்த நாளில் டவர் ஹால் அரங்கில் நாடகங்களுக்கு இசையமைத்த எடி மாஸ்டர் என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. அவரிடம் ஹார்மோனியம் இசைக்க கற்றுக்கொண்டார். அடிப்படை இசை மரபுகளை மிக விரைவிலேயே கற்றுக்கொண்ட கே எம் ஜவாகிர் அவர்கள் ஒரு சுயம்புவாகவே ஹார்மோனியம் மட்டுமன்றி புல்லாங்குழல், மெண்டலின், பியானோ மற்றும் சிறப்பாக பியானோ அக்கோடியன் கருவியையும் வாசிக்க கற்றுக்கொண்டார். அவர் விடுதலை பருவம் தாண்டிய போது அவரது தந்தை இளைப்பாறம் காலம் வந்துவிட்டதால் துறைமுகத்தில் தந்தையாற்றி வந்த இழுவை கப்பல் மிகாமன் என்ற பதவி இவருக்கு கிடைத்தது. துறைமுக பணிகள் முடிந்த வேளைகளிலெல்லாம் இசைக்கே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். அந்நாளில் புகழ்பூத்த பாடகராக விளங்கிய மொஹிதீன் பேக் அவர்களோடு இணைந்து ஒரு வாத்திய கலைஞராக ஹார்மோனியம் இசைப்பதற்காக 1950 இலங்கை வானொலியில் காலடி எடுத்து வைத்தார். அன்று அவர் ஹார்மோனியம் இசைத்தது இஸ்லாமிய கீதங்கள் நிகழ்ச்சியில். அடுத்தடுத்து வந்த நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு வாத்திய கலைஞராக சென்ற அவருக்குள் இருந்த படைப்பாற்றல் திறமையைக் கண்டு அதிசயித்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அவருக்கு இஸ்லாமிய கீதங்கள் நிகழ்ச்சியின் இசை அமைப்பாளர் என்ற தகுதியை பெற்றுக் கொடுத்தார்கள். வானொலி நிலையம் தந்த அந்த அங்கீகாரம் காரணமாக மேடை நாடகங்களுக்கும் இசையமைக்கும் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. அந்நாளில் ஒரு நாடக தந்தையாகவும் போற்றப்பட்ட ராஜேந்திரம் மாஸ்டர் அவர்கள் 1954 ஆரம்பித்த மனோரஞ்சித நாடக சபா மேடையேற்றிய நாடகங்கள் அனைத்துக்கும் இவரே இசையமைப்பாளர். அதனைத் தொடர்ந்து டவர் ஹால் அரங்கிலே சிங்கள நாடகங்கள் பலவற்றுக்கும் இசை வழங்க ஆரம்பித்தார். வெறும் ஜவாகிர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் ஜவாகிர் மாஸ்டர் என இருமொழிக் கலைஞர்களாலும் மரியாதையுடன் அழைக்கப்படும் காலமும் பிறந்தது. இலங்கையிலேயே சிங்கள திரைப்படங்கள் தயாரிக்கப்படும் காலம் வந்தாலும் கூட சில குறிப்பிட்ட சிங்கள திரைப்படங்களுக்கு இசையமைப்பதற்காக தென்னிந்தியாவிலிருந்து இசையமைப்பாளர்கள் அழைக்கப்படும் வழக்கம் தொடர்ந்தது. அந்த வரிசையில் அடிக்கடி அழைக்கப்பட்டவர் அன்றைய புகழ்மிகு இசையமைப்பாளர் TR பாப்பா. அவர் தனக்கு ஒரு உதவி இசையமைப்பாளர் வேண்டுமே என்று தேடிய போது அவரது தெரிவாக அமைந்தவர்தான் KM ஜவாகிர். TR பாப்பா அவர்களது உதவி இசையமைப்பாளராக பல சிங்கள படங்களுக்கு KM ஜவாகிர் பணியாற்றினார். அந்த அனுபவமும் அங்கீகாரமுமே இலங்கையில் முதன் முதலில் 35 mm தயாரான தோட்டக்காரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் என்ற தகுதியை அவர் பெற காரணியாகியது. 35 மேற்பட்ட இசை கலைஞர்களை கொண்டு அற்புதமான பாடல்களை அந்த தோட்டக்காரி திரைப்படத்துக்காக ஜவாகிர் மாஸ்டர் உருவாக்கினார்.

1973 ஆண்டில் வெளிவந்த மீனவ பெண் திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் கே எம் ஜவாஹிர் அவர்களே. டி ஆர் பாப்பா அவர்களுக்கு உதவி இசையமைப்பாளராக பணியாற்றிய காலத்திலேயே சிங்கள இசைக்கலைஞர்களாலும் மதிக்கப்படும் ஒருவராக திகழ்ந்த கே எம் ஜவாஹிர் அவர்கள் ஆதரயக்க மகிம எனும் சிங்கள படத்துக்கும் இசையமைத்தார். அந்நாளில் புகழ்பெற்று விளங்கிய அனைத்து பாடகர் பாடகியரும் கே எம் ஜவாஹிர் அவர்களுடைய இசையில் பல சிங்கள திரைப்பட பாடல்களை மெல்லிசை பாடல்களை பாடியுள்ளார்கள். அதே வேளையில் தெற்கையும் வடக்கையும் இணைக்கும் ஒரு இசை பாலமாகவும் திகழ்ந்தார் கே எம் ஜவாஹிர் அவர்கள். வடக்கிலே புகழ்பெற்றிருந்த கண்ணன் கோஷ்டியுடன் இணைந்து மேடைகளில் இசை வழங்க அடிக்கடி யாழ்ப்பாணம் சென்று வந்தார். யாழ் கண்ணனோடு இணைந்து கண்ணன் ஜவாஹிர் இரட்டையர்களாகவும் பல இசை வார்ப்புகளை தந்தார்கள். கண்ணன் உருவாக்கிய மெட்டுக்கள் பலவற்றுக்கு இசை கோர்வைகளை நெறிப்படுத்தி இசை கலைஞர்களையும் வழிநடத்தி முழுமைப்படுத்தும் பணியில் ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று இன்றும் நன்றியோடு நினைவு கூறுகின்றார் யாழ் கண்ணன் மாஸ்டர். குறிப்பாக பின்னாளில் இலங்கை வானொலியில் பல மெல்லிசை பாடல்களுக்கு யாழ் கண்ணன் மிட்டமைத்த போது அந்த பாடல்களின் ஒலிப்பதிவில் ஜவாஹிர் மாஸ்டர் திரு கண்ணன் அவர்களுக்கு இன்றியமையாத துணையாக விளங்கினார். அதுபோலவேயே இந்தியாவில் இருந்து புகழ்போத்த கலைஞர்கள் இலங்கையில் நிகழ்ச்சிகளை நடத்த வரும்போதெல்லாம் அவர்களுக்கு இசை வழங்கும் பெரும் தொண்டினை முன்னின்று வழங்கியவர் ஜவாஹிர் மாஸ்டர். வட இந்திய நட்சத்திர பாடகர் தலத் மஹமூத் அவர்கள் இலங்கை வந்தபொழுது மேடைகளில் அவருக்கு பின்னணி இசை வழங்கிய பணியில் கே எம் ஜவாஹிர் அவர்கள் முக்கியமானவராக திகழ்ந்தார். அதுபோலவேயே இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இலங்கை வந்து இலங்கையின் பல பாகங்களில் கச்சேரி நடத்திய போது பின்னணி இசை வழங்கிய முக்கிய பணியை செய்தவர் கே எம் ஜவாஹிர். அது மட்டுமா, இசைமரசு நாகூர் இஎம் ஹனீஃபா அவர்களுக்கும் கூட இலங்கையின் பல பாகங்களில் அவர் மேடை கச்சேரி நடத்திய போது மிக முக்கியமான வாத்திய இசை கலைஞராக கே எம் ஜவாஹிர் அவர்கள் திகழ்ந்தார். இந்திய மண்ணில் உருவான சில படங்களுக்கும் இசையமைத்த பெருமைக்குரிய இலங்கை இசையமைப்பாளர் எம் எம் கவுஸ் அவர்களுடைய துணைவியார் குர்ஷித் கவுஸ் அவர்கள் வழங்கிய உருது இஸ்லாமிய கீத நிகழ்ச்சிகளுக்கும் இசைக்கலைஞர்களை வழிநடத்தி இசை வழங்கியவர் கே எம் ஜவாஹிர் அவர்கள். திரையிசை, இறையிசை, மெல்லிசை, பொப்பிசை என பல்வேறு தளங்களில் அரிய பல இசை வார்ப்புகளை தந்த கே எம் ஜவாஹிர் அவர்களுக்கு 1980 இலங்கை கலாசார அமைப்பு அகில இலங்கை ரீதியில் நடத்திய நாடகப் போட்டியில் அலைகள் என்ற நாடகத்தில் அவரது சிறந்த இசையமைப்புக்காக முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன சிறந்த இசையமைப்பாளர் எனும் விருதினை வழங்கி கௌரவித்தார். இஸ்லாமிய கீதங்கள் இசைத்துறையில் பல்லாண்டுகளாய் அவர் ஆற்றி வந்த அரும் பணியை பாராட்டி மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ.எச்.எம். அஸ்வர் அவர்களது முயற்சியால் முஸ்லீம் கலாசார அமைப்பு 1993 மூஷிக் நூரி, அதாவது இசை ஒளி எனும் பட்டம் வழங்கி கௌரவித்தது. இலங்கை அரசின் பெருமைக்குரிய விருதான கலாபூஷணம் விருது 2005 அவருக்கு வழங்கப்பட்டது. கலாபூஷணம் விருது வழங்கப்பட்டதை தொடர்ந்து கே எம் ஜவாஹிர் தம்பதியர் 2005 கனடிய மண்ணுக்கு வரவழைக்கப்பட்டு திரு வைரமுத்து சொர்ணலிங்கம் அவர்களது இசையரங்கம் சார்பாக அவருக்கு இசை பேரொளி என்ற விருது வழங்கப்பட்டது. அதே டொரண்டோ மாநகரில் கவின் கலாலயா அமைப்பு வெள்ளிசை வித்தகர் என்ற பட்டம் அளித்து கௌரவித்தது. மக்கள் அபிமானம் பெற்ற பாடகர் பாடகிகள் பலரது இசை பயணத்தின் ஆரம்ப புள்ளியில் அவர் ஒரு ஏணியாக நின்று உழைத்தவர் என்று பல கலைஞர்கள் இன்றும் அவரை நன்றியுடன் நினைவு கூறுகின்றார்கள். கே எம் ஜவாஹிர் அவர்கள் 2007 மீண்டும் கனடிய மண்ணுக்கு விஜயம் செய்தார். கனடிய மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்த அவரது இசை வாரிசுகள் ஒவ்வொரும் ஒன்றிணைந்து கே எம் ஜவாஹிர் அவர்கள் இசையமைத்த திரை இசை பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், பொப்பிசை பாடல்கள் சிலவற்றை தெரிவு செய்து ஒரு நதியின் இசை ஊற்று என்ற பெயரில் இரு வட்டாக தொகுத்து வெளியிட்டார்கள். அந்த வெளியீட்டு விழாவிலே கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் விருது, கீதவாணி வானொலியின் விருது, கனடிய தமிழ் திரைப்பட மேம்பாட்டு மையத்தின் விருது,
ஈழத்து தமிழ் கலாச்சார அபிமானிகள் வழங்கிய விருது மற்றும் ஞானோதயம் கலைக்கூடம் வழங்கிய விருது ஆகியன வழங்கப்பட்டன. இந்த விருதுகளின் வரிசையில் உச்சமாக அமைந்தது கனடிய தமிழோசை வானொலி வழங்கிய விருது. அந்த விருது கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது. ஜவாஹிர் மாஸ்டர் தன் மூன்று வாரிசுகளையுமே இசைத்துறைக்கு தத்துக் கொடுத்ததால் அந்த மூன்று வாரிசுகளுமே இன்று இசைத்துறையில் தனித்துவ முத்திரையோடு திகழ்ந்து வருகின்றார்கள். மூத்தவர் அனாஸ் கனடிய மண்ணிலே ஒரு தாளவாத்திய கலைஞராக பல்வேறு மேடைகளில் பங்களிப்பு செய்து வருகின்றார். இரண்டாமவர் அயாஸ் இலங்கை மண்ணிலே இருமொழி கலைஞர்கள் அனைவராலும் நேசிக்கப்படும் ஒரு கிட்டார் வாத்திய கலைஞராக திகழ்ந்து வருகின்றார். இளையவர் ஃபயாஸ் ஜவாஹிர் கனடிய மண்ணிலே பண்புளி இசை கலைஞர்கள் ரசிகர்கள் அனைவராலும் படைப்பாற்றல் மிக்க ஒரு இசையமைப்பாளராக போற்றப்படும் சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றார். மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், இசையரசர் டி எம் சௌந்தரராஜன், இசையரசி எஸ் ஜானகி, பத்மஸ்ரீ சின்னக்குயில் சித்ரா, பத்ம விபூஷன் பி சுஷீலா, பத்ம விபூஷன்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி, மனோ ஹரிஹரன், சுஜாதா மால்குடி சுபா, உன்னி கிருஷ்ணன், ஹரிஷ் ராகவேந்திரா, ஹரிஹரன் அனந்து, முகேஷ், ராஜேஷ் வைத்யா, மேஜர் சுந்தரராஜன், கவி பேரரசர் வைரமுத்து, கங்கை அமரன் ஆகியோர் ஃபயாஸ் ஜவாஹிரின் இசை மேடைகளில் கலந்து சிறப்பித்து பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களது இசை வாழ்வின் பின்னணியிலும் அவரது வாரிசுகளின் வெற்றிகளின் பின்னணியிலும் மிக பெரும் ஆக்க சக்தியாக விளங்கியவர் திருமதி ஹமீதா ஜவாஹிர் என்றால் மிகையாகாது. ஜவாஹிர் மாஸ்டருக்கு வழங்கப்பட்ட விருதுகளின் உச்சமாக அமைவது இலங்கை அரசின் வாழ்நாள் சாதனை விருது. காலம் சென்ற இசை அறிஞர் டபிள்யூ டி அமரதேவ அவர்களுக்கும் நமது ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களுக்கும் ஒரே மேடையில் அரச மரியாதையுடன் வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட்டது.

0: வாழ்வின் இறுதி கட்டத்திலும் 89 வயதான காலத்திலும் கூட பக்தி பாடல்கள் மெல்லிசை பாடல்களுக்கு இசையமைக்க இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அழைத்த போது சன்மானத்தை கூட பொருட்படுத்தாமல் ஓடோடி சென்று உழைத்தார். 90 வயதை நிறைவு செய்ய 6 மாதங்கள் இருக்கும் வேளையில்தான் இறைவன் அவரை அழைத்து கொண்டான். இறைவா, நாளை மறுமையில் அவருக்கு நற்சுவனபதியின் வாயிலை திறந்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்வோம்.
1: ஈழத்து தமிழ் இசை வரலாற்றின் முன்னோடி என்று போற்றப்படும் ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களின் வாழ்க்கை புத்தகத்தின் சில பக்கங்களையாவது புரட்டினோம். தொடர்ந்து ஜவாஹிர் மாஸ்டர் வழங்கிய இசை வார்ப்புகள் சிலவற்றை இன்றைய தலைமுறை இசைக்கலைஞர்கள் பாடி அவரை போற்ற காத்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி ஜவாஹிர் மாஸ்டர் அவர்கள் மீது அன்பும் பாசமும் கொண்ட அன்பர்கள் சிலர் நினைவேந்தல் உரைகளையும் நிகழ்த்தப் போகின்றார்கள். அத்தனை அம்சங்களையும் லண்டன் மாநகரில் இருந்து தொகுத்து வழங்கப் போகின்றார் நமது அன்பு சகோதரர் எஸ் கே ராஜன்.
2: மிக்க நன்றி. எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். இலங்கை மணி திருநாட்டின் தமிழ்கலை வேர்களையும் விருட்சங்களையும் அவற்றின் கிளைகளையும் நன்கறிந்தவர், அவர்களோடு இணைந்து கலைப்பணி புரிந்தவர், எப்பொழுதும் எனது முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் சகோதரர் பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் தமது நினைவாற்றலில் இருந்து மீட்டு தொகுத்தளித்த கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்களது நினைவேந்தல் விவரணத் தொகுப்பு இதுவரை பார்த்தீர்கள். பிரமாண்டமான அரங்கங்களை அலங்கரித்த முதுபெரும் இசையமைப்பாளர் எங்களது கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்கள். அவர்களது நினைவேந்தல் என்பதும் அப்படியான ஓர் அரங்கிலேயே நிகழ்த்தப்பட வேண்டிய ஒன்று. பேரிடர் காலம், இந்த டிஜிட்டல் வழி தொழில்நுட்பத்தின் ஊடாக உலகெங்கும் பறந்து வாழும் மக்கள் ஒவ்வொருவரது நெஞ்சம் நிறையும் வகையில் உங்கள் இல்லங்களிலும் நீங்கள் கைகளில் வைத்திருக்கும் கை தொலைபேசி கருவிகளுக்கு ஊடாகவும் இதனை வழங்குகின்றோம். ஈழத்து திரை இசை வரலாற்றின் முன்னோடி கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து 2 திங்கள் ஓடி மறைந்துவிட்டன. இன்று 60வது தினம். திரை இசை, இறை இசை, மெல்லிசை, பொப்பிசை என 4 வித இசை பரிமாணங்களில் இலங்கையின் இசைத்துறைக்கு அளப்பரிய பங்களிப்புகளை வழங்கிய ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களது பண்புகளை நன்றியோடு நினைவுகூறும் இந்த நினைவேந்தல் நிகழ்விலே அடுத்து கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்கள் உருவாக்கிய இசை வார்ப்புகள் சிலவற்றை இறைமீட்டப் போகின்றோம். அவரது இசைக்கோலங்களை முன்பு பாடியவர்களோடு இன்றைய இளைய தலைமுறையினர் சிலரும் அந்த பாடல்களை பாடி மாண்பேற்ற முன்வந்திருப்பதே இன்றைய நினைவேந்தல் நிகழ்வின் சிறப்பம்சம். பாடல்களிடையே ஜவாஹிர் மாஸ்டர் மேல் அன்பும் பாசமும் மதிப்பும் அபிமானமும் கொண்ட அன்பர்கள் சிலரது நினைவேந்தல் உரைகளும் இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். முதல் பாடலே ஒரு இறை இசை பாடல். மதமாச்சரியங்கள் கடந்த அனைத்து மத இறை இசை பாடல்களுக்கும் ஏன் பௌத்த வழிபாட்டு பாடல்களுக்கும் இசையமைத்த பண்பாளர் கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்கள். அவரது இசையில் உருவான இந்த பக்தி பாடலை பாடியிருப்பவர் கோகுலன் சிவா. இலங்கையின் அன்றைய தலைநகர் கொழும்பில் இவர் வாழ்ந்திருந்த காலத்திலே கே எம் ஜவாஹிர் அவர்களது இசையில் பாடல்களை பாடிய பெருமைக்குரியவர் இவர். எஸ் ரகுநாதன் எழுதிய பாடலுக்கு அன்று கே எம் ஜவாஹிர் அவர்கள் இசையமைத்தார். தந்தை இசை அமைத்த அந்த பாடலை இன்று தனையன் ஃபயாஸ் ஜவாஹிரின் இசை பின்னணியில் மீண்டும் பாடுகிறார் கோகுலன் சிவா அவர்கள்.

0: ஈழத்து இசைத்துறையில் மிக நீண்ட வரலாற்றை கொண்டவர். யாழ் மண்ணில் இசைக்குழு வரலாற்றை கண்ணன் கோஷ்டி மூலம் ஆரம்பித்து வைத்தவர் இசைவாணர் எம். கண்ணன் அவர்கள். இவரது கொழும்பு நகர இசைப்பணிக்கும் இலங்கை வானொலியில் மெல்லிசை பாடல் பதிவுகளின் ஆரம்ப காலகட்டத்திலும் இவருக்கு கை கொடுத்து உதவியவர் கே. எம். ஜவாகிர் அவர்களே. 70களில் இருந்து கண்ணன் அவர்களுக்கு இனிய நண்பராக திகழ்ந்து வந்தவர் கலாபூஷணம் கே. எம். ஜவாகிர் அவர்கள். அவருடனான தமது நினைவுகளை இன்றைய நினைவேந்தலில் மீட்டுகிறார் இசைவாணர் எம். கண்ணன் அவர்கள்.
1: ஜவாகிர் மாஸ்டர், 1970களில் அவருடைய நட்பு எனக்கு கிடைத்தது. அன்றிலிருந்து நாங்கள் கண்ணன் ஜவாகிர் என்ற பெயர் முறையில் இசை நிகழ்ச்சிகளை ரெக்கார்டிங்களை கம்போசிஷன்களை செய்து கொண்டிருந்தோம். என்னுடைய கம்போசிஷன் எல்லாத்திலும் அவர் எனக்கு மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்டை செய்தவர். மற்றும் உதவிகள் எல்லாம் கலைஞர்களை, சிங்கள கலைஞர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி என்னுடைய தொழிலுக்கு அந்த உதவிகள் எல்லாம் அவர் செய்தார். அப்படியான ஒரு மகான். ஆனால் நான் அவரும் நண்பர்களாகவே பழகி கொண்டோம். அவர் என்னோட கூடிய வயது உள்ளவர்கள், நான் எழுதி கொடுப்பேன், அவர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு அந்த உதவிகளை செய்தார். அப்படியான ஒரு மகாவித்வான். அவருக்கு இந்துஸ்தான் இசையில் அவருக்கு நல்ல விருப்பம். அவர் அதை படித்திருக்கிறார். அதனால் தான் அவரோடு நான் இணைந்தேன். அப்போது தான் நாங்கள் அந்த முதல் என்னுடைய கண்ணன் ஜவாகிர் என்ற ஒரு தலையங்கத்தை நாங்கள் கொடுத்தோம். இசைத்தட்டுகள் தான் நாங்கள் செய்தது. அப்போது வீடியோஸ் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் அவர் அந்த செய்த என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு பங்காக இருந்திருக்கிறார் என்றதற்கு அவருக்கு நான் நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். இப்போ அவருடைய அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டது எனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். இதில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய நான் பிரார்த்திக்கின்றேன். அத்துடன் அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஈழத்து மெல்லிசை, திரையிசை, பொப்பிசை வரலாற்று நாயகர்களில் ஒருவர் அமுதன் அண்ணாமலை. யாழ் கண்ணன் கோஷ்டியின் நீண்டகால பாடகர். இவரது மெல்லிசை பொப்பிசை பாடல்கள் பலவற்றில் ஜவாகிர் மாஸ்டரின் உழைப்பு காலத்தால் மறக்கக்கூடியது அல்ல. தற்பொழுது கனடாவின் மொன்றியல் நகரில் வாழ்ந்து வரும் கலைமாமணி அமுதன் அண்ணாமலை அவர்கள் கலாபூஷணம் கே. எம். ஜவாகிர் அவர்களுடனான தமது உறவையும் நினைவுகளையும் இறை மீட்டுகிறார்.
2: ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ மை ஹம்பல் ட்ரிபியூட் டு கலாபூஷணம் கே. எம். ஜவாகிர் மாஸ்டர், ஹூ ஹேட் tremendous knowledge to write notation in classic and as well as western music notation too. It's paramount important to note he had been worked with Indian music directors like T.R. Papa, music director, and also I feel very proud to say K.M. ஜவாகிர் மாஸ்டர் only recommended me in order to take part at SLBC Life Music Program that was held in 1957. So, in conclusion, let me pray the Almighty God may his soul rest in peace.
0: அன்பிக்கினிய உறவுகளே, கலாபூஷணம் கே. எம். ஜவாகிர் அவர்களது நினைவேந்தல் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கே. எம். ஜவாகிர் அவர்கள் 2007 கனடா தேசத்திற்கு இரண்டாவது முறையாக வருகை தந்த பொழுது அவரை மாண்பேற்றும் வகையில் அவரது இசையில் முன்பு உருவான பாடல்கள் சில மீளவும் இசைக்கோர்ப்பு செய்து பதிவு செய்யப்பட்டு தூக்கப்பட்டு ஒரு நதியின் இசையூற்று என்ற பெயரில் இருபட்டாக வெளியிடப்பட்டது. அந்த இருபட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பாடலும் இடம்பெற்றது. இறைதாசன் இயற்றிய அன்னையின் மாண்பினை போற்றி பாடும் அந்த பாடலை ஏ. ஆர். அரகுமான் அவர்களின் அறிமுகம் என்ற பெருமைக்குரிய தென்னிந்தியாவின் புகழ்மிகு திரை இசை பாடகர் முகேஷ் அவர்கள் கே எம் சபாகிர் அவர்களது இசையிலே பாடியிருந்தார். சபாகிர் மாஸ்டர் அவர்களின் நினைவாக அதே பாடலை இன்றைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலும் பாடுகிறார் நமது அபிமானத்துக்குரிய பாடகர் முகேஷ் அவர்கள்.

0: பொப்பிசை பிதா நித்தி கனகரட்னம் அவர்கள். தென்னிலங்கை வந்து தனது இசை முயற்சிகளை ஆரம்பித்த காலங்களில் அவருக்கு உதவிக்கரம் நீட்டி வரவேற்று அளப்பரிய இசை பங்களிப்பை வழங்கியவர்களுள் முக்கியமானவர் நமது கலாபூஷணம் கே எம் ஜபாகிர் அவர்களே. நித்தி அவர்களது பொப்பிசை பாடல் பதிவுகளின் போது இசை கோர்வைகள் நெறிப்படுத்தி ஒலிப்பதிவு நேர்த்தியாக அமைய பெரும் பங்காற்றிய கே எம் ஜபாகிர் அவர்களை நன்றி மறவாமல் தமது இதயத்தால் நினைவு கூறுகிறார் பொப்பிசை பிதா நித்தி கனகரட்னம் அவர்கள்.
1: 1973 சீதனம் சீராக வேண்டுமா என்ற பாடலை நான் எழுதி மிட்டமைத்து நண்பன் ஹமீதுடன் சேர்ந்து இலங்கை ஒளிபரப்பு தாபனத்தில் ஒளிப்பதிவு செய்யலாம் என்று போன பொழுது அங்கே ஒருவரை எனக்கு அறிமுகம் செய்தார்கள். ஜவாகிர் மாஸ்டர் சொன்னார்கள். நான் அவரை பற்றி ஒன்றும் அறிந்திருக்கவில்லை. தன்னுடைய YC10 என்ற அந்த கீபோர்டை வைத்து கொண்டு எங்கள் குழுவுடன் சேர்ந்து இசை வழங்குவதற்கு ஓம் என்று சொன்னார். எனது பாடல் மெட்டுக்கு இடையில் வரும் இசையை தானே இசையமைத்து அந்த பாடலை மெருகட்டி தந்தார். அவர் ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளன், பல பாடல்களுக்கு அதிபதி என்ற செய்தி எனக்கு தெரியவில்லை. அப்பொழுதுதான் நினைத்தேன், ஒரு சாதாரண மனிதனாக தன்னை யோசித்து நாங்கள் கேட்ட அன்றைய அந்த விண்ணப்பத்திற்கு ஓம் என்று சொல்லி எனக்கு இசை வழங்குவதற்கு வந்த அந்த மனதை நினைத்து நான் எனக்குள்ளே பெருமைப்பட்டேன். ஒரு சிறு குருவி பல மரங்களை போய் கேட்கின்றதாம், மழைக்காலம் வருகின்றது இடம் தருவாயா என்று. எல்லா மரங்களும் இல்லை என்று சொன்ன பொழுது ஆலமரம் மட்டும் நீ வா, நான் உனக்கு இடம் தருகின்றேன் என்று சொல்லி அந்த குருவி குஞ்சை ஏற்றுக்கொண்டதாம். அந்த வகையாகத்தான் நான் அவரை நான் நின்று பார்க்கின்றேன். ஒரு பெரிய ஒரு ஆலமரம் நாங்கள் கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு ஓம் என்று சொல்லி தனது கிளைகளை கீழே தாழ்த்தி என்னை ஏற்றுக்கொண்டதற்காக அவருக்கு, அவர் இன்று இறந்து போனாலும் அவரது ஆத்மாவுடன் நான் பேசுவதாக நினைத்து கொள்கின்றேன். ஒரு பெரிய ஒரு மகானாகவும் அவரை எனது மனதிலே வைத்து நான் பூசிக்கின்றேன். இப்படிப்பட்ட மனிதர்கள் எங்களுக்கு கிடைப்பது மிகவும் அரிது. ஜவாகிர் மாஸ்டருடைய பெயர் என்றும் நிலைக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் இசை அமைக்கின்றார்கள். அவர்களின் ஊடாக கூட நாங்கள் அவரது வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இறைவனை நான் இறைஞ்சி உங்களிடமிருந்து விடைபெறுவது மருத்துவர் பாடகர் நித்தி கனகரத்னம், மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. வணக்கம், நன்றி.
0: கனேடிய மண்ணில் பிரபலமான ஷியானாஸ் இசைக்குழுவை இயக்கி வரும் இசையமைப்பாளர் சிபோதன் தென்னிந்திய கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் பலவற்றுக்கு இசை வழங்கி புகழ் பெற்றவர். ஈழத்து ரத்தினம் எழுதிய வரிகளுக்கு இன்றைய நினைவேந்தலுக்குரிய கே எம் ஜபாகிர் இசையமைக்க அமுதன் அண்ணாமலை அவர்கள் முன்பு பாடி புகழ்பெற்ற ஒரு பாடலை இந்த நிகழ்ச்சியில் தனது இசைக்குழுவின் துணையோடு வழங்குகிறார். பாடலை பாடியிருப்பவர் கனேடிய மண்ணில் வெளியான இருபட்டுக்கள் பலவற்றில் பாடி புகழ்பெற்ற ஃபயாஸ் ஜபாகிரின் சூப்பர் சன்ஸ். மேடை இசை நிகழ்ச்சிகள் பலவற்றையும் அலங்கரித்த பெருமைக்குரியவரான ராகவன் முருகேசு அவர்கள்.

0: ஈழத்தில் கர்நாடக இசைக்கலையின் பாரம்பரியம் பேணும் மூத்த கலைஞர்களில் ஒருவரான இன்னிசை வேந்தர் பொன் சுந்தர்லிங்கம் அவர்கள் தன்னுடைய இசை பயணத்தில் கலாபூஷணம் கே எம் ஜபாகிர் அவர்கள் பற்றி நிறையவே அறிந்திருக்கின்றார். அவர் பற்றி இப்பொழுது உங்கள் முன்னிலையில் பேசுவதற்காக இன்னிசை வேந்தர் பொன் சுந்தர்லிங்கம் அவர்கள்.
1: கலாபூஷணம் கே எம் ஜபாகிர் காலமானார் என்ற செய்தி கேட்டு துயருற்றேன். இலங்கை இசை வரலாற்றில் அற்புதமான இசைக்கலைஞர். பொப்பிசை, மெல்லிசை, இறை இசை, தமிழிசை, பௌத்த இசை, இஸ்லாமிய இசை என பல தரப்பிலும் பல பக்தி பாடல்களுக்கு இசையமைத்து உலக மக்களால் பாராட்ட பெற்று வருபவர். இவர் கனடாவில் வருகை தந்த பொழுதும் இசையூற்று என்ற ஒரு ஒலிநாடாவை வெளியிட்டு எல்லாரிடமும் பாராட்டு பெற்றவர். இவரது இசை எமது மண்ணில் நிலைத்து நிற்கும் என்றதற்கு தனது பிள்ளைகளையே இந்த துறையிலே மிகவும் பாட்டித்தியம் பெற்று அவர்கள் இங்கு இசையாற்றுவதோடு மட்டுமல்லாமல் பிரபல தென்னிசைய கலைஞர்கள், மெல்லிசை கலைஞர்கள், எமது இளத்து இசை கலைஞர்கள் பலருக்கும் இசையமைத்து பாராட்டு பெற்று வருகின்றார்கள். மாபெரும் கலைஞர் கே எம் ஜபாகிர் அவரது இழப்பு எம் போன்ற கலைஞர்களுக்கும் மிகவும் ஒரு பேரிழப்பு என்றே கூற வேண்டும். அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதுடன் அவரை பிரிந்து வாழுகின்ற குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரித்து விடைபெறுகின்றேன். இன்னிசை வேந்தர், சங்கீத பூஷணம், பொன் சுந்தரலிங்கம், கனடா.
0: தாயகத்தில் இலங்கை வானொலி அறிவிப்பாளராக, தயாரிப்பாளராக, பின்னர் ரூபவாகினி தொலைக்காட்சியில் தயாரிப்பாளராகவும் தமிழ் பிரிவின் பணிப்பாளராகவும் பெரும் தொண்டாற்றிய பி விக்னேஸ்வரன் அவர்கள் பாரம்பரிய கலைகளுக்கு ரூபவாகினியில் களம் அமைத்து மேம்படுத்தியதோடு வெகுஜன கலை வடிவங்களுக்கும் ஊக்கமளித்து படைப்பாற்றல் மிகு தமிழ் கலைஞர்களது திறமைகள் மக்களது வரவேற்பினை பெற பாடுபட்டவர். தற்பொழுது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகின்றார். கனடாவில் டிவிஐ தொலைக்காட்சியில் பணியாற்றிய காலகட்டத்திலும் புலம்பெயர்வாழ் கலைஞர்களது படைப்புகள் பலவற்றை பதிவாக்கியவர். இலங்கையில் வாழ்ந்த காலத்தில் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் கே எம் ஜபாகிர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் நிறைந்தவர். கே எம் ஜபாகிர் அவர்களின் கனடா வருகையின் போது அவரை டிவிஐ தொலைக்காட்சிக்கு அழைத்து செவ்வி கண்டு பெருமைப்படுத்திக் கொண்டவர் பி விக்னேஸ்வரன் அவர்கள். கே எம் ஜபாகிர் அவர்களை பற்றிய நினைவுகளை இப்பொழுது மீட்டுகிறார்.
2: வணக்கம். ஜபாகிர் மாஸ்டர் என்று மரியாதையுடனும் அன்புடனும் அழைக்கப்படும் கே எம் ஜபாகிர் அவர்களை நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் இணைந்த 1970 முதல் நேரில் அறிவேன். இலங்கையின் முதல் தமிழ் திரைப்படமான தோட்டக்காரி வெளிவந்த போது நான் சிறுவனாக பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போதெல்லாம் விளம்பரங்களில் இசையமைப்பு கே எம் ஜபாகிர் என்று எழுதியிருப்பதை பார்த்திருக்கிறேன். நான் வேலைக்காக கொழும்புக்கு வந்த பின்னர்தான் அவர் இசையமைத்த அடுத்த திரைப்படமான மீனவ பெண் வெளிவந்தது. அப்போது அவரை பற்றி மிக அதிகமாக கேள்விப்பட்டேன். நேரில் பார்த்ததில்லை. நான் ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் ஒலிப்பதிவாளராக பணியாற்ற தொடங்கியதும் இஸ்லாமிய பாடல்களின் ஒலிப்பதிவுகளுக்கு இசையமைப்பாளராக பணியாற்ற வரும் ஜபாகிர் அவர்களை நேரில் காணும் வாய்ப்பு கிடைத்தது. ஜபாகிர் அவர்கள் அந்த ஒலிப்பதிவுகளில் மிக சுறுசுறுப்பாக பணியாற்றுவார். அந்த 3 மணித்தியாலங்களில் 4-5 பாடல்கள் ஒலிப்பதிவாகிவிடும். ஒலிப்பதிவு முடிந்து பாடல்களை கேட்டுவிட்டு ஒலிப்பதிவாளர்களின் அறைக்கு வந்து ஒலிப்பதிவு நன்றாக இருக்கிறது என்று பாராட்டிவிட்டு செல்வார். பணிக்கு புதியவர்களான எமக்கு அந்த பாராட்டு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கும். இஸ்லாமிய கீதங்கள், ஈழத்து பாடல்கள், பொப்பிசை பாடல்கள், தமிழ் சிங்கள சினிமா பாடல்கள், மேடை நாடக பாடல்கள் என்று அவர் பணியாற்றிய கலைப்பரப்பு மிகவும் பரந்தது. 1980களில் இலங்கையில் தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டதும் அங்கும் பல நிகழ்ச்சிகளுக்கு இசையமைத்த கே எம் ஜபாகிர் அவர்களை தேடி பல கௌரவங்களும் பட்டங்களும் வந்து சேர்ந்தன. அவரது இசைச்சேவையை பாராட்டி இலங்கை அரசால் வழங்கப்பட்ட கலாபூஷணம், மூஷிக் நூரி என்ற பட்டங்கள் முக்கியமானவை. அவரது இசைப்பணியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு தனது வாரிசுகளையும் தயார்படுத்தியிருக்கிறார் கே எம் ஜபாகிர் அவர்கள். அவர்களும் இலங்கையிலும் உலகில் தமிழர்கள் வாழும் பல்வேறு நாடுகளிலும் முன்னணி இசைக்கலைஞர்களாக திகழ்கிறார்கள். அவரது இளைய மகன் ஃபயாஸ் மிக சிறுவயது முதல் இசைத்துறையில் மிக முக்கிய கலைஞராக போற்றப்படுகிறார். கே எம் ஜவாஹிர் அவர்களது புதல்வர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தையாரின் பாடல்களை சிடி இசைத்தட்டாக டொரண்டோவில் வழிவிட்டு அவருக்கு பெருமை சேர்த்தார்கள். இலங்கையில் கலைகள் எழுச்சி பெற்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கிய இசையமைப்பாளராக ஓயாது பணியாற்றி பெருமை பெற்ற கே எம் ஜவாஹிர் அவர்களை நன்றியுடன் நினைவுகூரும் சந்தர்ப்பத்தை எனக் கழித்த ஃபயாஸ் ஜவாஹிர் அவர்களுக்கு நன்றி கூறி மறைந்த கே எம் ஜவாஹிர் அவர்களின் ஆத்மசாந்திக்காக இறைவனை வேண்டுகிறேன்.
0: அன்புக்கினிய உறவுகளே, லண்டன் மாநகரத்தில் தளம் கொண்டு ஃப்ரீபேர்ட்ஸ் இசைக்குழுவை இயக்கி வருபவர் திரு எஸ் கஜன் இலங்கை உட்பட கனடா, ஐரோப்பிய நாடுகள் எங்கும் இசை நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்து அந்தந்த நாடுகளில் உள்ள பாடல்களையும் இசைக்கலைஞர்களையும் அந்த இசை அரங்க மேடைகளில் அரங்கேற்றி மகிழ்பவர், தலை சிறந்த பாடகராக வலம் பெறும் இவர் இன்றைய நினைவேந்தலுக்காக தெரிவு செய்துள்ள பாடல் எது தெரியுமா? கண்ணன் ஜவாஹிர் இசையில் மூத்த பாடகர் அமுதன் அண்ணாமலை அவர்கள் பாடி புகழ் பெற்று விளங்கிய மாணிக்க தேரிலே மயில் வந்தது என்ற பாடல். கொழும்பு கதிரேசன் ஆலய ஆடிவேல் விழாவை மையமாக கொண்டு ஈழத்து ரத்தினம் அவர்கள் வடித்த வரிகள் என்று சூப்பர் சன்ஸ் ஃபயாஸ் ரட்னம் இசை பின்னணியில் அந்த பாடலை பாடுகிறார் எஸ் கஜன் அவர்கள்.

0: கலை பாரம்பரியம் மிகு குடும்ப பின்னணியை கொண்டவர் திரு எஸ் விஸ்வநாதன். இலங்கை வானொலியில் அறிவிப்பாளராக தன் ஊடக வாழ்வை ஆரம்பித்து பின்னர் ரூபவாகினி தொலைக்காட்சியில் தமிழ் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, செய்தி வாசிப்பாளராக, பின்னாளில் தமிழ் பிரிவின் பணிப்பாளராகவும் பணியாற்றியவர். தொலைக்காட்சி நாடக நடிகராகவும் இருமொழி பேசும் மக்கள் மத்தியிலும் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டவர். ரூபவாகினியில் இவரது தயாரிப்பில் மெல்லிசை பாடல்கள் ஒளிபரப்பான காலத்திலே கே எம் ஜவாகிர் அவர்களின் படைப்பாற்றல் திறனை அதனது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு பெற்றுக்கொண்டவர். அந்த நினைவுகளை இப்பொழுது மீட்டுகின்றார் எஸ் விஸ்வநாதன் அவர்கள்.
1: மதிப்புக்குரிய கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள் இலங்கையின் இசைத்துறைக்கு வழங்கியிருக்கின்ற பங்களிப்பு அளப்பரியது. ஒரு உண்மை கலைஞர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகித்தால் போல் அவர் தன்னுடைய கலை வாழ்க்கையில் மேற்கொண்டிருந்தார். அவருடைய இசைத்துறை பயணமானது மிக நீண்ட காலம் அவர் பணியாற்றியிருக்கின்றார். ஆமாம், நான் நினைக்கின்றேன் 5 அல்லது 6 தசாப்த காலத்திற்கு மேலாக இசைத்துறையில் அயராது இடைவிடாது பணியாற்றிய ஒரு மாபெரும் இசையமைப்பாளர் கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள். எந்த ஒரு நிலையிலும் அவர் நிதானமாகத்தான் நடந்து கொள்வார். ஒரு கலைஞனுடைய முகத்தில், உண்மை கலைஞனுடைய முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள். வானொலியிலே, தமிழ்சபையிலே இடம்பெற்றிருந்த பல மெல்லிசை பாடல்கள், குறிப்பாக இலங்கையின் மெல்லிசை துறைக்கு ஒரு நல்ல பரிமாணத்தை கொண்டு வந்த இசையமைப்பாளர்கள் என்ற வரிசையிலே முக்கியமான இடத்தை பிடிப்பவர் கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள். வானொலியிலே, தமிழ்சபையில் மட்டுமன்றி இஸ்லாமிய கீதங்கள் பலவற்றையும் படைத்து அவர் முஸ்லீம் சேவையிலும் தன்னுடைய இசை ஆற்றலை வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். தொலைக்காட்சியில் அவருடைய பங்களிப்பு பல இடம்பெற்றிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் தான் அவரோடு மிகவும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன. எம்முடைய சேவையிலே இடம்பெற்றிருந்த பல வாத்திய சங்கம நிகழ்ச்சிகள், இசை சங்கம நிகழ்ச்சிகள், மெல்லிசை பாடல்கள் மற்றும் பாரம்பரிய தமிழ் இசை நிகழ்ச்சிகள் பலவற்றிலே அவர் ஒரு இசையமைப்பாளராக மட்டுமன்றி ஒரு இசைக்கலைஞராகவும் தொடர்ந்தும் பணியாற்றியிருக்கின்றார். அவருடைய புதல்வரும் பல இசையாக்கங்களை எம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக வழங்கியிருந்தார். கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள் விட்டு சென்ற அந்த பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்கின்ற இந்த புதல்வர்களை நான் பாராட்டுகின்றேன். அதே வேளையிலே கே எம் ஜவாகிர் மாஸ்டருடைய உன்னதமான பணி என்றென்றும் இலங்கையின் இசைத்துறையிலே நிலைத்திருக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த வேளையிலே கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி.
0: கனேடிய மண்ணில் ஈழத்து கலைஞர்களின் பாடல்கள் தனித்துவமாக விளங்க வேண்டும் என்ற வேணவா கொண்டு இசைக்கு ஏது எல்லை என்ற அரங்க நிகழ்ச்சியை வடிவமைத்து பாடல்களை எழுதி மட்டமைத்து நம்மவர் பாடல்களை கனடாவில் மேடையேற்றி வரும் பெருமைக்குரியவர் வைரமுத்து சுர்ணலிங்கம் அவர்கள். 2005 கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் கனடா தேசம் வருவதற்கு பின்புலமாக இருந்து உதவியவர். கனேடிய மண்ணில் நம்மவர்கன்று தொலைக்காட்சி வானொலி என்பவை உருவாக பின்புலமாக நின்று உழைத்தவர்களில் முக்கியமானவர். கனடாவின் தமிழ் தொழில் முனைவோர் மத்தியில் முக்கிய இடம் வகிக்கின்றவர். இலங்கைமணி திருநாட்டின் மூத்த இசையமைப்பாளர் கே எம் ஜவாகிர் அவர்கள் மீது தான் கொண்ட அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துகின்றார் வைரமுத்து சொர்ணலிங்கம் அவர்கள்.
2: இலங்கை வானொலியிலே காலை வேளையிலே எழுத்து பாடல்கள் ஒலிக்கும் போது ஜவாகிர் மாஸ்டரின் பெயரும் ஒலிக்கும். அதன்பின் அவர் தோட்டக்காரி படத்துக்கு இசையமைத்த போது அவரின் பெயர் மிகவும் பிரபல்யமானது. ஆனாலும் இலங்கையில் இருக்கும் வரை அவரை பார்த்ததும் இல்லை, பழகியதும் இல்லை. ஃபயாஸ் கனடா வந்து அவரின் இசையாளுமையை பார்த்து வியந்து, அதேவேளை உமாரமணனும் கனடா வந்து அவர்கள் இருவரும் சேர்ந்தபோது உருவான இசைக்கு ஏதே இல்லையிலே நான் ஜவாகிர் மாஸ்டரை சந்திக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. 2005 யாதவன் அவர்கள் லண்டனிலிருந்து வந்து இசைக்கேதையில் பாடிய போது அதற்கு ஹார்மோனியம் வாசிக்க ஜவாகிர் மாஸ்டர் ஒப்புக்கொண்டார். அவர் இசை பயிற்சிகளின் போது காட்டிய ஆர்வம், அவர் காட்டிய அறிவுரைகள் எல்லாமே அவர் மேல் மிக மதிப்பை வைக்க செய்தது. அத்தோடு அவர் இசையில் மட்டுமல்ல, பழகுவதற்கு கூட மிகவும் மென்மையானவர், இனிமையானவர். அவரின் இழப்பு உண்மையிலே இசையுலகு மட்டுமல்ல, மனித நேயத்துக்கு கூட அது பெரிய இழப்பு. அவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
0: கனடா டொரண்டோவில் லதன் பிரதர்ஸ் எனும் இசைக்குழுவை இயக்கி வருகின்றவர் பாபு ஜெயகாந்தன் அவர்கள் ஆக்டோபேட் வாத்திய கலைஞராக ஃபயாஸ் ஜவாகிர் அவர்களின் சூப்பர் சன்ஸ் இசைக்குழுவிலும் இவர் அங்கம் பெற்றவர். நமது நினைவேந்தலுக்குரிய கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களோடு கொழும்பில் இணைந்து பணியாற்றிய கலைஞர்கள் வரிசையில் இவருக்கும் இடம் உண்டு. சமீப காலமாக பழைய தமிழ் பொப்பிசை பாடல்களை மீள் பதிவு செய்து பாடி அதனை காட்சி வடிவில் உருவாக்கி சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றார். மக்களின் அபிமானத்தை பெற்று வருகின்றார். அவற்றில் ஒன்றாக முன்பு வானொலியில் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலித்த ஒரு பாடல் கே எம் ஜவாகிர் அவர்களின் இசையில் ஈழத்து ரத்தினம் எழுதிய பாடல். மூத்த பாடகர் அமுதன் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்திருந்தார். அந்த அபிமானத்துக்குரிய பாடலை இப்பொழுது பாபு ஜெயகாந்தன் அவர்கள் உங்களுக்காக இங்கே வழங்குகின்றார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

கால் பூமியில் எல்லாம் பறக்குதடி, நீ விழி வழிய உள்ளம் நுழைந்த பின்னால் மனம் ஒரு வழிய எல்லாம்

உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

இது சீட்டு ஆர்சி ரேடியோ. இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

you can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி saloonradiocanada@gmail.com.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

0: தகம் உருவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம் இது.
1: ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக சிடிஆர்சி வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கிடையாது, பொருளில் நிலையாது, பாடல் கூட்டும் இன்பம் ஒன்றே. அகத்தில் மகிழ்வுடனே, முகத்தில் சிரிப்புடனே, பார்க்க பார்க்க என்ன இன்பம்.

கற்பனையின் மகத்துவமே வாழ்க. கற்பனைக்கு பஞ்சமில்லை, காலத்தால் அழிவில்லை, மக்கள் இசையும் முடிவதில்லை. இனமத பேதமில்லை, எல்லோரும் ஓர் குலமாம், இசையின் மகத்துவமே வாழ்க. கற்பனைக்கு பஞ்சமில்லை, காலத்தால் அழிவில்லை, மக்கள் இசையும் முடிவதில்லை. உங்கள் அன்பு என் மனதில் வாழும், என் இதய வேதனையை தீர்க்கும், மங்களமாய் இன்பம் பொலிய வேண்டும்.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

இருக்கையில்லே கால் பூமி இல்லை இல்ல பறக்குதடி நீ விழி வழியில் உள்ளம் நுழைந்த பின்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRCA வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

இது சீத ஆர்சி ரேடியோ. ஒளி மட்டுமல்ல உணர்வும்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 ஆக சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய் திருநாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேரிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேரிய இலங்கை தமிழ் வானொலி.

அதுவும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

மீண்டும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது செலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

கனவு போல காலம் மாறுது, நாகரீகம் நாளும் வளருது, மனத்தின் அழகு எங்கும் உள்ளது, மறந்துடாமல் வாழ்தல் நல்லது.

0: முடி பரட்டையாக தோணலா, முகத்தில் தாடி மீசை வளரலா, முழுசாக உடையும் மாறலா, முற்றும் புதிய மனிதனாகலாம், வெளித்தோற்றம் எதுவுமாகலாம், அகத்தின் அழகு தரத்தில் குறையுமோ, கனவு போல காலம் மாறுது, நாகரீகம் நாளும் வளருது.
1: எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், கார்பிளேயிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலைத்திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

அன்பு உறவுகளே, இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல உணர்வு.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

அடுத்தவர் நமக்கு கடுகளவு தொல்லை தந்தாலும் கோபம் வருகிறதே. தந்தை திட்டினாலும் தாய் திட்டினாலும் கோபம் வருகிறதே. எந்த பெண்ணோ நம் கோமான் நபிகளை திட்டுகிறாள், குப்பைகளை கொட்டுகிறாள். ஆனால் நம் அருமை நபிகள் என்ன செய்

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.